0: ஜாமத்தில் உம்ரத்தின் தாச்சி சித்தான் நடந்தார். ஊர் மாதால் கொண்டு மறைக்கு அனைந்தியா ஊழ்மை ஓய்வுடா மறக்க பொருட்டு வந்துடும் மலா சித்தா மறக்க பெறுவாள்.
1: Love Australian music?
2: Want to discover the best new tracks before anyone else?
1: Check out Triple J Unearthed.